சரோஜா சித்திரபட்டி வேணுவேன் ஆச்சாரிய நந்தா மாலி சமக்கு விசாரது எட்டு ஜெயகுடி காயனாக்கள் மேம கீதி பத்ராச்சனிய சோமரத்ன திசாநாயக்கு சங்கீதி ஆச்சாரிய ரூமனி வீரசிங்க.